சகல் சந்தாரத்திர திருமன் பிரபுக சேவ சகலோதாரன் பிரபுக்க சேவதோக விசாரணா பெமேல் கிருபால் குருக்க சதப்பயனையாளனுக்கு சேவா சோயிலாக ஜிஸ்னு கிருபா கிரம் விடுப்பாக நாம ஜதுபா மேஸ்ராம நானத்தன் புர்கோத்தம் கர்மானு ஜோகிரா சுதா சதா சேர் சங்க சோய கருணை ஹர்பச்சாரண சோய பிரபுக.

சத்குரு பிரசாத ஆனந்த பயா மிரிமாய் சத்குரு மை பாய சத்குரு தா பாய சஹஜ சேதி மனபஜியா பாதாயா ராகரதன பரவார பரியா சப்த காவன ஆயா சப்தோ தகாவோ ஹரி கேரா மன ஜினி வசாயா கஹ நானக ஆனந்த ஹோவா சத்குரு மை பாய ஏ மன மேரே தூ சரா ரஹூ ஹர நாலே ஹர நாள ரஹோ தூ மன மேரே துக்க சப விசாரணா அங்கீகார ஓ கரே தேரா காரஜ சப சுவாரணா சவனா கலாம் சமராத சுவாமி சோக மனோ வசாரே கஹ நானக மன மேரே சரா ரஹூ ஹர நாலே சாச்சே சாஹிபா கியா நஹி கர தேரா கர்த்தா தேரா சப கிச்சை ஜிஸ் தேஹே சோ பாவை சதா சிவத் சலாஹ தேரி நாம மன வசாவை நாம ஜின்கை மன வசியா வாஜே சப்த கனேரே கஹ நானக சச்சே சாஹிப் கியா நாஹி கர தேர சச்சா நாம மேரா ஆதாரோ சச்ச நாம ஆதார மேரா ஜன புக்கா சப கோவாயா கர சாந்த சுகமனாய வசியா ஜின் இச்சா சப புஜாயா சதா குர்பான் கீதா குரு விட்டோ ஜெஹதியா ஏ வடையாயா கஹ நானக சுனோ சந்தோ சப்த தரோ பேயாரோ சச்சா நாம மேரா ஆதாரோ வாஜே பஞ்ச சப்த தித் கர சுபாகா கர சுபாகா சப்த வாஜே கலா ஜித் கர தாரியா பஞ்ச தூ துர் வாஸ் கீதே கால கண்ட குமாரியா துர் கரம் பயா துர் ஜன கோ சே நாம ஹர கா லாகே கஹ நானக தஹ சுகோ தித் கர அனஹத வாஜே சாச்சி லிவா பின் தேஹ நமாணி தேஹ நமாணி லிவா வாஜோ கியா கரே பேச்சாரியா துர் பாஸ் மரத் கோயே நாஹி கிருபா கர் பன்வாரியா ஏ சுனா ஹோர்தாவோ நாஹி சப்த லாக சுவாரியா கஹ நானக லிவா வாஜோ கியா கரே பேச்சாரியா ஆனந்த் ஆனந்த் சப கோ கஹ ஆனந்த் குரு தே ஜானியா ஜானியா ஆனந்த் சதா குர் தே கிருபா கரே பியாரியா கர் கிருபா கல்வே கட்டே ஜான் அஞ்சன சாரியா அந்தர் ஹஞ்சன் கா மோஹ துட்டா தின்கா சப்த சச்சை சவாரியா கஹ நானகே ஹோ ஆனந்த் ஹை ஆனந்த் குர் தே ஜானியா பாபா ஜிஸ் தூ தேஹ சோயி ஜன பாவா பாவை தா சோ ஜன தேஹ ஜிஸ்னு ஹோர் கியா கரே பேச்சாரியா கு பரம பூலே ஃபிரஹ தஹ ஜிஸ் இக நாம லாக சுவாரியா குர் பிரசாதி மன பயா நர்மல ஜின்னா பாணா பாவை கஹ நானக ஜிஸ் தேஹ பியாரே சோயி ஜன பாவை ஆபோ சந்த பியார ஹோ கத்கி கரா கஹானி கரா கஹானி கத் கேரீ கே து துவார பாயா தன் மன தன் சப சோப குரு கோ ஹுக்கம் மன்ன பாயா ஹுக்கம் மன்ன குரு கேரா காபோ சச்சி வாணி கஹ நானக சுனோ சந்தோ கதோ அகத் கஹானி ஏ மன சஞ்சலா சுத்தராயி கினை ந பாயா சுத்தராயி ந பாயா கினை தூ சுன மன் மேரியா ஏ மாயா மோகணி ஜன் ஏத் பரம பலாயா மாயா தமோணி தினை கீத்தி ஜன் ஠கோலி பாயா கர்வான் கீதா திசை விட்டோ ஜன் மோஹ மீட்டா லாயா கஹ நானக மன் சஞ்சலா சுத்தராயி கினை ந பாயா ஏ மன் பியாரியா தூ சதா சச்ச சமாலே ஏஹோ குட்டம்ப தூ ஜே தேக்தா சல்லா நாஹி தேரா நாலே சாத் தேரா சல்லா நாஹி திஸ் நாள் கியோ சித்தலாயா ஐசா கம் மூலே நா கீச்சா ஜதந்த பச்சோதாயா சத்குரு கா உபதேச சுண தூ ஹோவே தேரா நாலே கஹ நானக மன் பியாரே தூ சதா சச்ச சமாலே ஆகமே அகோச்சரா தேரா அந்த ந பாயா அந்த ந பாயா கினை தேரா ஆப்ணா ஆப் தூ ஜான ஹே ஜீ ஜன சப கேல தேரா கியா கோ ஆக வகான ஹே ஆக்கே தா வேக்கே சப தூ ஹை ஜன ஜகத் உபாயா கஹ நானக தூ சதா அகம் ஹை தேரா அந்த ந பாயா சோர நார முன் ஜன அம்ருத கோஜ தே சோ அம்ருத குர் தே பாயா பாயா அம்ருத குர் கிருபா கினி சச்சா மன் வசாயா ஜீ ஜந்த சப தூ தே பாய ஏக வேக் பர்சன் ஆயா லப லோப அஹங்கார சூக்கா சத்குரு பலா பாயா கஹ நானக ஜிஸ்னு ஆப் துட்டா தின் அம்ருத குர் தே பாயா பகத்தா கீ சால நராலி சால நராலி பகத்தா ஹகேரி பிக்கம மார்க சலனா லப லோப அஹங்கார தாஜ திருஷ்ணா பஹத் நாஹி போலனா